0: தேனிசை அரங்கம்
1: இன்று பூத்தே பூப்புடை என்று பூக்கும் இந்த காலை பொழுதை எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சோகம் வருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும் என்று நாம் இன்று உள்ள சோகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வருத்தாலும் நாம் யாரையும் மறக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாம் ஆகவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எ வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் இன்றைக்கு சிறப்பான நாள். இன்றைக்கு 94.6 91.6 எப்பன்பள்ளி வரிசைகளிலும் வழக்கமாக 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோல்லவா. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: free annually.
1: இன்றைய காலை சந்ததி கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள், இதுவும் கடந்து போகும்.

நடுக்கிழமை மே மாதம் 31 தேதி இந்த மே மாதத்தின் கடைசி நாள். அனைவருக்கும் இனிமையான

स्पेशल मदर्स डे। அமர்லீனுக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 31ஆம் தேதி இன்றைக்கு அன்னையர் தினம். எனவே அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் நாம் முதலில் பார்த்த முகம் அம்மாதான். நாம் முதலில் கேட்ட குரல் அம்மாதான். நம் முதல் ஆசிரியர், முதல் நண்பர், முதல் பாதுகாவலர் எல்லாமே அம்மாதான். இன்று அன்னையர் தினத்தை முடித்து உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் நாம் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். மேலும் உலகின் அனைத்து தாய்மார்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

ஒரு தாயன் அன்பே என்ற மொழியாலும் முழுமையாக விவரிக்க முடியாது. நம் வெற்றியின் பின்னால் இருக்கும் அமைதியான சக்தி, நம் கண்ணீரை தொடக்கும் மென்மையான கரம், நம் வாழ்க்கையை வடிவம் அமைக்கும் தெய்வீகமான அன்பு, அதுவே தாய். இன்று உங்கள் அம்மாவுடன் சில நிமிடங்கள் செலவிடுங்கள். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு புன்னகை, ஓர் அன்பான வார்த்தை கூட அவருக்கு மிகப்பெரிய பரிசாக இருக்கும்.

स्पेशल मदर्स डे। இன்றைக்கு ஒரு சாதாரண நாள் அல்ல. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரின் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை கொண்டாடும் நாள். ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே அவளை நேசிக்க தொடங்குபவர் தாய். தனது கனவுகளை மறந்து தனது தூக்கத்தை தியாகம் செய்து தனது மகிழ்ச்சியை பிள்ளைகளின் மகிழ்ச்சியில் காண்பவர் தாய். குழந்தையாக இருந்தபோது நாம் விழுந்தால் முதலில் ஓடி வந்தவர் அம்மா. நாம் வெற்றி பெற்றபோது நம்மை விட அதிகம் மகிழ்ந்தவர் அம்மா. நாம் தோல்வியடைந்த போது பரவாயில்லை மீண்டும் முயற்சி செய் என்று நம்பிக்கை தந்தவர் அம்மா.

स्पेशल मदर्स डे। தாயின் அன்புக்கு எல்லை இல்லை, தாயின் தியாகத்திற்கு அளவு இல்லை, தாயின் பிரார்த்தனைக்கு ஈடு இல்லை. இன்றைக்கு உங்கள் அம்மா உங்களுடன் இருந்தால் அவரை அடுத்து ஒரு நன்றி அம்மா என்று சொல்லுங்கள். பல ஆண்டுகளாக அவர் உங்களுக்காக செய்த அனைத்திற்கும் அந்த இரண்டு வார்த்தைகள் மிகப்பெரிய பரிசாக இருக்கும். இன்றைக்கு தங்கள் அன்னையை இழந்த வாழ்பவர்களையும் அன்புடன் நினைவு கூர்கின்றோம். அவர்களின் அன்பு, அறிவுரை, ஆசீர்வாதம் ஆகியவை என்றும் நம் இதயங்களில் வாழ்கின்றன.

स्पेशल मदर्स डे। உலகில் நாம் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் எத்தனை வயது ஆனாலும் நம் மனம் தேடும் ஓர் இடம் இருக்கிறது, அது நம் அம்மாவின் மடி. அந்த அன்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் தியாகத்திற்கும் நன்றி சொல்லும் நாள்தான் அன்னையர் தினம். ஒரு குழந்தை முதன் முதலாக கண் திறக்கும் போது காணும் முகம் அம்மா, முதல் சிரிப்பிற்கும் முதல் வார்த்தைக்கும் முதல் அடிக்கும் பின்னால் இருப்பவர் அம்மா. நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நிழலாக நம்முடன் நடந்து வருபவர் இந்த தாய்தான்.

स्पेशल मदर्स डे। அன்னையர் தினம் பலருக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கலாம். ஆனால் சிலருக்கு இது நினைவுகள் நிறைந்த மனதை நிகழ வைக்கும் நாளாகவும் இருக்கலாம். குறிப்பாக தங்கள் அன்னையே இழந்தவர்களுக்கு. அம்மா இன்றைக்கு நம்முடன் உடலால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த அன்பு, அவர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடல்கள் பாடங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சிரிப்பு, இவை அனைத்தும் நம் இதயத்தில் என்றும் உயிருடன் இருக்கின்றன. ஒரு தாயை இழப்பது இது செய்ய முடியாத இழப்பு. ஆனால் உண்மையான அன்பு ஒருபோதும் மறைவதில்லை. அது நினைவுகளுக்கு நினைவுகளாகவும் ஆசிர்வாதங்களாகவும் நம் வாழ்க்கையை வழி நடத்தும் ஒளியாகவும் தொடர்ந்து வாழ்கிறது. இன்றைக்கு

உங்கள் அம்மாவை நினைத்து இந்த விரும்பிய செயல்கள் செய்யும் அவர் உங்களிடம் படுத்த அன்பையும் கருணையையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தாயின் கரம் நம்மை விட்டு விலகி இருக்கலாம், ஆனால் தாயின் ஆசீர்வாதம் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது.

0: more happy returns of the day.
1: இன்று கன்னடக்கிழமை மே மாதம் 31 தேதி அடுத்த உடனே நாம் வசன் கலியப்பன் நாயக்கன் தனது பிறந்தாட்டி நம்ம அன்புடன் தொடங்குகிறோம். அம்மா கோவிந்து, அத்தை நீனா, அத்தம் ராஜன், அண்ணன் குபால், அண்ணன் தேவன், கண்ணன் மாயவன் ஆகியோரின் சார்ந்து நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனே நாம் மகிஷ்மா ஒரு சேர்ந்த அம்மா சுந்தரி, அப்பாய் மணி, அப்பாய் சரோஜ், அத்தி சுதா, அத்தி வினோதா, அம்மாய் பொண்ணு, அண்ணி திலகம், அண்ணி அடகி, ஜெலினா, தன்தனி, அருமை ஆகியிருக்கும் அம்புடன் நாம் தொடங்குகின்றோம். சிறப்பாக இந்த படனே நாம் அதாவது இன்றைக்கு எல்விஷா உரை சேர்ந்த திருமதி எழிலி நல்லம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணிவன் அருளன், மகள் மார்பதினி, தென்னருவி, மேலும் அம்மா கமலாதேவி ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனே நாம் காம்பி உரை சேர்ந்த கார்த்திக் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்கிக்கிட்டோம். அப்பா மன்னன், அம்மா பிருந்தா, தாத்தா இந்திரன் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் மேபாக் ஊரைச் சேர்ந்த அண்ணி கோவிந்தன், மேலும் போஜிசாக் ஊரைச் சேர்ந்த அம்மா பார்வதி, அம்மா அடகி, அம்மா அஞ்சலி, காற்றுபோன் வசுக்கும் அம்மா ஜெயசீலா, மேலும் அஞ்சனி, மேலும் மீனகா, ஜெயம், உதயம், மேலும் இலட்சுமி, சரோஜா ஆகியோருக்கும் அம்புடன் நாம் வழங்கிக்கின்றோம். சிறப்பாக எந்த பாடலையும் நாம் ஷாமணி ஊரைச் சேர்ந்த ரசிகன் சுப்பியா தனது பிறநாட்டிய நம் அன்புடன் தொடங்கிக்கிட்டோம். அப்பா அருணன், உமிலா, அம்மா மீது, ரிவாலன், அப்பா நீலா, வெந்தி, சுப்யா, வரதா, தச்சரன், சிவரஞ்சினி, மேலும் அத்தி தேவி வாழு, மேலும் பல்லவி, யோவன், யானா, ருபி, சுகன், வாஷினி, இதிசன், செவின் ஆகியின் சார்பின் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த உடனே நம்புனாக்கே ஒரு சேர்ந்த அம்மா தேவந்திரி, மல்லிகை, நீலா, ராஜேந்திரி, ரோசில் வசிக்கும் வள்ளி, முத்து பெரியண்ணா ஆகியிருக்கும் நாம் வழங்கிக்கின்றோம். சிறப்பாக எந்த படனே நாம் கிளென் பார்க் பக்கம் வசிக்கும் அம்மா தங்கை, வினோதா, மாலா, சிலா, அமுது, சிவானி, யுவானி, செல்வானி, கருணன், அரண், காலன், மேவி, இயாலு, மேலும் இயாவு, மேலும் வாணி, வீரன் ஆகியிருக்கும் அம்முடன் நாம் வழங்கிக்கணும். சிறப்பாக எந்த படனே நாம் ஆலன்ஸ் வசிக்கும் ஜிவாமணி, நீதானம், ராதாமணி, அம்பிகை ஆகியிருக்கும் அம்முடன் நாம் வழங்குகின்றோம். மேலும் சிறப்பாக எந்த படனே நாம் ஹிவேஜகப்போ ஒரு சேர்ந்த அம்மா தங்கச்சி, மேலும் சந்தி, அவருடைய அம்மா வசந்தா, மேலும் கேசிலா, அம்மா ரூபி, மேலும் சோமசேகரன், மேலும் சந்தி சோழன், அம்மா மேலும் சித்தாமரை, அம்மா கேசிலா, மேலும் தமிழ் ஒவ்வியார் சங்கத்தார்கள் ஆகியோருக்கும் அம்புடன் நாம் வழங்குகிறோம். சிறப்பாக எந்த படனே நாம் மேபக் ஊரைச் சேர்ந்த வாதி, யசுதா, சிவம், அஞ்சம், ஃபி, திருவதி, ஷாலினி, பதினி, கமலம், லம்போதரன், சரவணன், மேலும் தனியம், தானவி, யானா, மோகனா, அரிண்யன், லோகேஸ்வரன், மேலும் முருக்கு பன்னாயக்கன், சதாசிவன், இலட்சுமானன், ஆறுமுகம் வீரராகு ஆகியோருக்கும் அம்புடன் நாம் வழங்குகின்றோம்.

स्पेशल मदर्स डे। அவன் இன்றைக்கு தங்கள் அன்னையே நினைத்து எங்கும் அனைத்து இடையங்களுக்கும் எங்களின் அன்பும் ஆறுதலும் அவர்களின் நினைவுகள் உங்கள் வாழ்க்கையில் என்றும் ஒளியாக இருக்கட்டும். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள்.

0: அமர்லி இன்றைய அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியின் நேரத்துக்கு கட்டடையிட்டிலும் மேலும் தாயின் அன்பு என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு நம் வாழ்வின் ஒவ்வொரு வெற்றியிலும் ஒவ்வொரு புன்னகையிலும் ஒவ்வொரு முற்றத்திலும் ஒரு தாயின் தியாகமும் பிரார்த்தனையும் மறந்திருக்கிறது. அமர்லை கண்டிப்பாக நாளைக்கு இடத்தில் இதே ஆரம்ப வானொலியில் கண்டிப்பாக சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் இனிய அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். மேலும் 8 மணிக்கு எமது அன்பு ராஜேந்திர காரும் வந்திருக்கிறார். இவர் 8 மணிக்கு தெலுங்கு நிகழ்ச்சி தொழிலாகல் வல்லவர் ராஜேந்திர காரு.
1: வணக்கம் சுந்தரம் காரு. Sweetest good morning to you.
0: Good morning to you all. You wish you a very happy Mother's Day and also to all mothers in the world, around the world.
1: Yes, you're very right, my friend. Happy Mother's Day to you too and all our sweet listeners out there.
0: Wonderful Sunday, my friend.
1: Thank you.